ஹே மன்மோகன், சதுர் நட்கட் நந்தலால், முரளி வாலி கிருஷ்ண கன்ஹையா, ஆப்கே காஜ் அநேக், ரூப் அநேக் ஹே, ஆப்கோ சப் பக்தோ கா சத் சத் நமன் ஹே.